சேரா போய் இல்ல லொசு பிடிச்சு போய் மோசக்காரத்தில நம்மளுக்கு தள்ளி ரோட்டில் கிடத்தி போய் பஸ்ஸில் சேரான் போய் இல்ல லொசு பிடிச்சு போய் மோசக்காரத்தில